கடலுக்கு சொன்னுள்ள அதுவே அதுவே அமுதவு வடிவாயிலோ சமசி போட்டல்ல அதே

0: ரம்பபுகோ தகோயோ அடியே காயம்புகா குண்டகம்.
1: ஐயையோ, அட்டி துரவஸ்த நுண்டி சதீசுத்தலனு தப்பிம்பலேக போய்த்தினி கதா. நாகைகதா ராராஜு பிடையகு இல்லாலு திக்குமாலி பருளு கம்பல சாகிரிக்கத்தை அல்லாடுடா. சீச்சி கடினாத்மா ஹரிச்சந்திரா, நீவு நிக்கமுகா கிரோத்னுக்கு ஜென்மிம்பவலசின வாடவு, கிரோத்னுக்கு ஜென்மிம்பவலசின வாடவு. ஐயையோ, எந்த வைபரிச்சியமு ஜரிகினதி, எந்த வைபரிச்சியமு ஜரிகினதி. எப்படிக்கைனா சுபமுலு ராக போனான தைரியமு கூட அந்தரிஞ்சு போயினதி. பிரதிக்கின்னந்த வரைக்கும் தேவிகா தாசிய துக்கம்மனு நாகி காடி காபரி உத்தியோகமனு அவசியானு போக்தம்புலே கதா. அகடகடா அகடகடா மந்தோ பாக்யுண்டனேனா சித்தமனுக்கு சாந்தி எப்படிக்கோ. இங்க சாந்தி காக்கேமுனதி நானாட்டம் பரிபோடி. ஆனாடு நா பார்யா புத்ரல கால கௌசிகனுக்கு விக்கிரயின்சின நாடி நுண்டி நேடி வரகு கதம்பு தலஞ்சுக்கொனி வகச்சுச்சுண்டு.